0: பிச்சோனே ரெடி கிதி
1: மூட் கச்சில் கரன ஹேப்பி பில்லக ஜானி ஏக தே துனு

0: பண்டாரம் வித் தரங்கா
1: முகுதென்பத் குவனின்பத் குடுகேன் எப்பா கோமகினாவத் அல்லலவா விக்குணன நொல்வும் சமட்ட தனும் தீமாய் இவன்
2: ஹோமாகம பெருக்கெட்டிய தவாத் பிரைம் லொகேஷன் எகாக் பர்ச்சிசே ருப்பியல் ஹாயலக்ஷா சூப்பந்தாசே சிட முலின் சீட ஹாத்திலியாய் இத்திரிய மாச விசியாத்தரின் பொலி ரயித வகிவன் கொட்டாவட்டு வினாடி பாலவாய் NSBM ஹரித சரசவேட் சா மஹிந்த ராஜபக்ஷ வித்யாலயட்டு கிலோமீட்டர் பஹாய் வட்ரேக தும்ரி ஸ்தானட்டு கிலோமீட்டர் ஹயாய் யோஜித ருவன்புர அதிவேகி மார்க்கிட்ட வினாடி பஹாய் மேகுட ஆர்த்திக மத்தியஸ்தானட்டு சமீப தொரின் அமதான பிரைம் லேண்ட்ஸ் 13:22
3: 1947 தி மெக்சிகோவலதி தமை மச்சான் ஓய சித்திய வென்னி
4: ඔතනින් පස්සේ උන දේවල් හරි පුදුමයි.
5: මෑන්හට්ටන් ප්‍රොජෙක්ට් එකත් සාර්ථක වෙනවා.
3: 1958 දී ඔත්තු බලන චන්ද්‍රිකා කක්ෂගත කරා.
4: 60 දී ඉන්ටර්නෙට් හොයාගත්තා.
5: 69 දී හදටත් යනවා.
4: 2000 වෙනකොට මුන් ලෝකෙම අල්ලලා.
3: දැන් හිතන්නේ මේ ඔක්කොම කරේ මිනිස්සු කියලාද?
6: මිස් කරගන්න බැරි රහස් දැනගන්න. කොයි සක්වලත් අහන මෝනින් ෂෝ එක. සතියේ දිනවල උදේ 7ට.
7: Net FM. Algo Town.
8: Brought to you by
2: ஹோமாகம பெருக்கெட்டிய தவத் பிரைம் லொகேஷன் எகாக் பர்ச்சிசக் ருபேல் ஹாயலக்ஷா சூப்பந்தாசே சிட முலின் சீட ஹத்தலியாய் இத்திரிய மாச விசியாத்தரின் பொலிரோஹித வகிவன் கொட்டாவட்டு வினாடி பாலவாய் அமதான பிரைம் லேண்ட்ஸ் 13:22
9: லோம தன்ன சாம்சுங் கண்ண ஹொந்தம தனாய் தம்ரோ
10: சாம்சுங் கண்ண ஹொந்தம தனாய் தம்ரோ
11: CDP ஸ்தாவர தன்பது வெதின் சீட 15 தக்வா அசம சம பொலி அனுபாத 0.117388 அமதான
12: குவாலிட்டி එක ගැන හිතලා මම නම් හැමදාම ගන්නෙ ෆෝචුන් ඔයිල්ම තමයි.
13: ඔව් ඉතින් ෆෝචුන් ඔයිල් අවුරුදු ගාණක් තිස්සේම ගොඩනගාගත්ත විශ්වාසය වෙන මොනව ආවත් සම කරන්න බෑනේ.
14: ගිනි රැකවරණයේ ජාතික සුරක්ෂිතකරණය ගැලනි ෆයර් ෂීල්ඩ් පර්පල් ෆයර් දැන් වෙළඳ පොලේ.
15: ප්‍රොමිතියෙන් ගුණෙන් පෝෂිත විජයකුරක්කන් පිටි
16: විජයකුරක්කන්.
17: Anchorpedia Pro MFGM අද ලොකුවට හිතන පොට්ටන්ගේ ස්මාර්ට් සෝදානම.
7: Net FM.